வினாவு உதாச நாயை வினாடி பலசாயை சித நிவன புதுவதனின் லோம சனசனமே பிம்பர வெசக் தவசி அதனிய அம்மா விதரக் நிமே தாத்தா முனத்தரங் கெபவியமக் உபவினுவின் கலாது தாத்தா தாதிய ஹெலல்லா மான்சிய வப்புரலா அசன நிலாகினு தாயாதக்கிலே ஒயாட ஒயா தாத்தகன ஹிதுவது கல்பனாக்கலாது ஹபே தாத்தகன சமாரு நுகித்தன விடத் தாத்தவகி சதுன்டத் ஆதிரே கரண்ண புளுவாம் கேலா ஹிதின தெனின கீதியாக ரசமிதின்டு சூதானம் வேன் ஹரிர தாத்தவகி இம்மட சதாட்டு ஆதரே முழு பவுலக்னு பரம்பராவக்னு ஜீவத் கரவன் தாயகுனே ஆதரணிய சிவபாவி ஏத்மங் ஹரி ஆதரே லோகேட்டு ஆதரே அவசி காலையக்னே

0: ஜூலி தூங்கினிதா தப்பா
1: பிலியும்புறவரேதி
0: ஐடிஎன் லக்ஹண்ட பூஜா சம்புத்த வந்தனா விசக்கலாப்பய
1: தக்கின்ன நிவின்ன.

0: மாங்கல்ய செமரீமேதே பன்சால் பூமிய துள பிளாஸ்டிக் பொலித்தீன் சரசலி சிதுக்கிரீமே வலக்கிமோ பரிசரேட்ட ஹானிக்கரன பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவித்தேன் வலக்கிவ பன்சால் பூமியின் அரபா சமாச்சய தனுவத் கரமோ
1: பரிசர ஹிதகாமி வெசக் செமரு மட்ட அபித் பெல

0: பிளாஸ்டிக் பொலித்தீன் நத்தி விசாக்கொள்ளலாம்.
1: கன்சல் சாம்விதாயக வருணி பொலித்தீன் லஞ்சேட் பிளாஸ்டிக் கோப்பு பாவித கிரீம் பாசு உவத் பாவித்தின் பசு பரிசரேட்ட எக்வீமின் சிதுவன பரிசர ஹானிய விஷால பவ சலகா பரிசர இதுகாமி லெச ஒபே தன்சல சம்விதான கரான
0: பரிசர இதுகாமி விசக் சமருமட்ட அப்பி பிலகசிமோ.